0: நாடகம் செய்திகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: நடைபெறும் இந்த முத்தமிழ் ஓசை வானொலி நிகழ்ச்சியை பிளானட் ஆடியோ

0: ontio.op.nz /moilere-kautoulu-herka joka hokoa tuia ehe tautein aue mai community koe tongan preitaa.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.
2: Hey, are you a mom with young children? Feeling exhausted, low in sleep, low in mood?
3: We know what that's like, but there is a place you can go.
2: Try going on safari.
3: Safari multicultural playgroups are for moms and kids aged 0 to 5, especially anyone...
4: Planet FM is a

0: 104.6 Planet FM.
1: Flooding can happen anytime. Are you prepared? Don't wait for the rain to start bucketing down. Clear those gutters, tie down loose items, and make an emergency plan to keep your whānau safe. A few minutes now can help save stress later. Stay ahead of the storm and keep your loved ones safe. Visit aucklandemergencymanagement.govt.nz/floods to find out more.
2: 2040 ஆண்டுக்குள் ஆக்லாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை

0: வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பல், செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்று விடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.
1: Songs, drama, news and views for the Saiva way of life. Listen next week at 7 a.m. Our next programme at 7:35 is also for our Tamil listeners. Sanganatham, focusing on arts and literature with music, interviews and commentary.
2: In Auckland, just about everywhere, you can see the water and it has a lovely calming and invigorating effect.
3: Next to the ocean, wide open sea, cool breeze, lot of open space.
4: Hiking, swimming, lovely beaches.
5: Beaches.
6: I love the West Coast. I love being able to get in my car and in 40 minutes being in one of the most beautiful beaches in the world.
5: Loving Auckland.
7: Well, I love that it's such a green city. It's just so rich in texture with all the different plants and trees and shrubs. There are giant trees, more than 150 years old. You can touch the roots of the country, of the history.
8: I love the bush, the heaps of parks around Auckland that you can go and play in. And the libraries.
5: Loving Auckland, our diverse city. 104.6 Planet FM.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ் சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 மே மாதம் 29 தேதி தமிழிற்கு பெறாபவ வருடம் வைகாசி மாதம் 15 நாள் இஸ்லாமியருக்கு ஹிஜ்ரியா நாட்காட்டியில் 1447 ஜுல்ஹிஜா மாதம் 11 நாள். மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. பொதுவாக ஒழுக்கமுடைமை என்று கூறியவர் பிறவர்த்தார்க்கு மட்டும் கூடா ஒழுக்கம் என தனியே கூறுதல் கருதத்தக்கது. அகதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று துறவரத்தை சுட்டியவர் அங்கனம் பழிக்கும்படியான கூடா ஒழுக்கத்தை திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தில் கண்டிக்கிறார். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 7 குறள், 277 குறள். வெளித்தோற்றத்தால் குன்றுமணியின் புறத்தோற்றத்தை கண்டாற்போல செம்மை உடையாராயினும் அக்குன்றுமணியின் மூக்கு கருப்பாக இருப்பது போல உள்ளம் இரண்டவர்களையும் உடையது இவ்வுலகம். துவராடை செந்நிறமாக இருப்பதையும் நினைப்பூட்டும் இது. துறவர வேடம் மனத்தோடு பொருந்தாவிட்டால் மிக கேவலம் என்று இந்த குறள் எடுத்துரைக்கிறது. புறம் குன்றி கண்டனையாரேனும் அகம் குன்றி மூக்கின் கரியார் உடைத்தே. போலி துறவியாடையில் ஆசாரத்தில் ஆசிரமத்தில் ஆரவார பேச்சில் ஆண்டவன் பூசையில் தூய்மை துப்பரவு கனம் கவர்ச்சி ஞானம் மோனம் இவற்றை காட்டுகிறானே தவிர அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை வேறு. அவன் மனதில் எத்தனையோ ஆசைகள். உண்மை துறவி உள்ளத்தில் மாசற்றவன். ஆசைகளை உண்மையிலேயே வென்றுவிட்டவன் அவன். தவத்தியில் பாசத்தை சுயநலத்தை இன்ப நாட்டத்தை எரித்து விட்டவன் அவன். இன்பமோ துன்பமோ சங்கடமோ சஞ்சலமோ அவனை ஒன்றும் செய்யாது. கண்ணாடி கூண்டுக்குள்ளே வைத்த தீபம் போல சலனமின்றி வாழ்வான். அவன் கந்தை உடுத்தி திரியலாம், ஆனால் அவன் உள்ளம் கதிர்மணி விளக்கு. ஊரெல்லாம் திரியலாம், ஆனால் தன்னில் ஊன்றி வாழ்கின்றான். போலித்துறவிக்கோ தோற்றம்தான் பற்றற்ற பான்மைக்கு பகட்டான விளம்பரம். உள்ளம் பாலும் குகை பச்சை இருட்டு. காவியாடையின் ஒளி அவனது அறிவில் இல்லை. மலர் தூவி செய்யும் பூஜையின் விளக்கமாகிய கருணை அவன் மனதில் இல்லை. சாத்திர படிப்பின் பயனாகிய புலனடக்கம் அவனிடம் இல்லை. இறையன்பின் பயனாகிய தன்னை இழத்தல் இல்லை. இந்த நிலையில் வெறும் சுமைதாமே காவியுடையும் மற்ற துறவு சின்னங்களும். புறம் குன்றி கண்டனையேறேனும் அகம் குன்றி மூக்கிற் கரியார் உடைத்தே. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 28 அதிகாரமான கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 7 குறள், 277 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
1: அன்பான சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நச்சிந்தனை பகுதியில் வாழ்க்கையின் தத்துவங்கள் பற்றிய அழகானதொரு சிந்தனை தொகுப்பினை அண்மையில் நண்பர் ஒருவர் அனுப்பி வைத்திருந்தார். அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியுடன் முனைகிறேன். வாழ்க்கை என்பது என்ன? இந்த தலைப்பையே உங்களுக்குள் ஒவ்வொரு முறையும் கேட்டு பாருங்கள். உயிரோடு இருப்பதா, மகிழ்ச்சியாக இருப்பதா, பணம் புகழை தேடி தலைதெறிக்க ஓடுவதா, தோல்விகளில் கற்றுக்கொள்வதா, தன்னலமற்ற அர்ப்பணிப்பா, தத்துவங்களின் அணிவகுப்பா, இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்தவர் அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். வாழ்க்கை என்பது ஓர் அனுபவம், ஆளுக்கு ஆள் மாறுபடும். சுகமோ துக்கமோ

0: அனுபவமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது. முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்க வைக்கிறது. சிந்திக்கும் மனிதன் தெளிவடைந்தானா என்றால் அதுதான் இல்லை. மேலும் மேலும் குழம்பி முடிவில் தற்கொலையில் வாழ்வை பறிகொடுக்கிறான். இறைவனால் இவ்வுலகில் படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சி எதுவுமே இல்லை. விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதும் இல்லை. காரணம், அவைகளுக்கு முடிவை பற்றிய பயம் இல்லை. அந்த வகையில் அறியாமை ஒரு வரம். தான் அறிவாளி என்று கருதப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவதில்லை. காரணம், அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகிறது. அது என்ன? தன்னம்பிக்கை. மனோபலம் உள்ளவனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள். வாழ்க்கையை பற்றி தீர்மானமான விளக்கம் எதுவும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மனோபலம் ஒன்று மட்டுமே தீர்வாக அமைகிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை அனுபவங்களே அவர்களின் வழிகாட்டி. அனுபவங்களில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டவன் ஜெயிக்கிறான், கற்றுக்கொள்ளாதவன் தவிக்கிறான். அனுபவம் என்ற பள்ளியில் மூடன் எதையும் கற்றுக்கொள்ள மாட்டான் என்கிறது ஒரு ஜெர்மனிய பழமொழி. அப்படி கற்றுக்கொள்ளாதவரை வாழ்க்கை அவனுக்கு வசப்படாது. மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதன் பலவிதத்தில் மாறுபடுகிறான். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில், தன் தேவைகளை தானே தேடி பூர்த்தி செய்து கொள்வதில், நன்மை தீமைகளை பகுத்தறியும் விதத்தில், பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பதில், இத்தனையும் பெற்று சிந்தித்து செயற்படும் திறன் பெற்றுவிடுகிறான். சில நேரங்களில் மிருகத்தை விட கீழ்நிலைக்கு வந்து விடுகிறான். போகும் திசை தெரியாமல் மயங்கி நிற்கிறான். அப்போதுதான் வாழ்க்கையில் பயம் ஏற்படுகிறது. துன்பம் துரத்தும் போது ஆன்மீகமும் அறிவியலும் அவனுக்கு துணை போவதில்லை. தோல்விக்கு பின் கிடைக்கும் வெற்றிக்காக காத்திருக்க அவனுக்கு பொறுமை இல்லை. தோல்வியே வாழ்க்கை என்று முடிவு செய்து தனக்கு சோகமான முடிவை தேடிக்கொள்கிறான். தோல்விகள் நமக்கு நல்ல அனுபவங்களை தந்து நம்மை பலசாலியாக்குகிறது. என்ன நேயர்களே, இன்றைய சிந்தனை உங்கள் அனைவரையும் வாழ்க்கையின் தத்துவங்களை சிந்திக்க தூண்டியதா? இதன் தொடர்ச்சியோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளந்தலைவர் நிகழ்ச்சி. நமது இளந்தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க வருகின்றார் ஐஸ்வர்யா ஞானகரன். ஞானகரன் நிர்மலா தம்பதிகளின் புதல்வியான ஐஸ்வர்யா ஞானகரனின் பதிவினை கேளுங்கள்.
2: சங்கனாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். பாரதியார். பாரதியாரின் முழுப்பெயர் சின்னச்சாமி சுப்பிரமணிய பாரதி ஆகும். அவர் 11 திகதி மார்கழி மாதம் 1882 ஆண்டு பிறந்தார். தமிழ்நாட்டில் உள்ள ஏட்டியபுரத்தில் பிறந்தார். அவர் ஒரு தமிழ் புலவர் கவிஞர் ஆவார். அவர் ஒரு புரட்சி கவிஞர் ஆவார். அவர் முன்னே பெண்கள் முன்னேற்றத்திற்காக போராடினார். அவர் 7 வயதிலேயே தமிழ் பாடல்களை எழுதத் தொடங்கினார். பாரதியாரின் பாடல்கள் மிகவும் எளிமையானவை. தமிழர்கள் பாரதியாரை மகாகவி என்று அழைக்கின்றார்கள். பாரதியாரின் மனைவியின் பெயர் செல்லம்மா. பாரதியார் புரட்டாதி மாதம் 11 திகதி 1921 ஆண்டு இயற்றை எழுதினார்.
1: ஐஸ்வர்யா.

0: கருணாகரனின் பதிவினை தொடர்ந்து வருவது சண்விகா கௌரி சங்கரின் பதிவு ஒன்று. சண்விகா கௌரி சங்கர் திவிஷா தம்பதியினரின் மகளாவார்.
1: சங்கநாதம் வானொலி நேர்களுக்கு அன்பு வணக்கம். ஆப்பிளில் தொடங்குகிறது ஆங்கிலம், தமிழோ அம்மாவில் என்றொரு குறுமொழி உண்டு. ஆம், இவ்வவனியில் ஒவ்வொன்றிற்கும் அழகானதும் ஆழமானதுமான ஒவ்வொரு தொடக்கம் உண்டு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து சங்கத்தமிழர் எமது கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம் போன்றவரையும் பல்வேறுபட்ட காலங்களில் தொடக்க புள்ளிகளை கொண்டுள்ளன. இவற்றில் பண்பாட்டை பற்றி பேச வந்துள்ள நான் சண்விகா கௌரி சங்கர். பண்பாடு என்றால் பண்பட்டு ஒழுகுதல் என்று பொருள். ஒரு சமுதாயத்தின் வாழ்க்கை முறை, நம்பிக்கைகள், கலை, மொழி மற்றும் பழக்க வழக்கங்களை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த அடையாளமே பண்பாடு ஆகும். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வெவ்வேறு விதமான பண்பாடுகள் காலப்போக்கில் உருவாக்கப்பட்டன. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்றார் நாமக்கல் கவிஞர். மொழி, இலக்கியம், கலை, நன்றி மறவாமை, விருந்தோம்பல், உணவு முறை, ஆடை, விழாக்கள் போன்ற இன்னும் பல எமது பண்பாட்டின் அங்கங்களாகும். தமிழர் பண்பாடு என்பது எல்லை இல்லாத சமுத்திரம் போன்றது. அதனை முழுமையாக விவரிக்க எனது அறிவிற்கு முடியாது. எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூறி செல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்றை குடும்பத்தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மெச்சை கருமங்கள் சேவே மெனை வாழ்ந்திடச் செய்பவள் என்னை என்னும் பாரதியாரின் கவிதையை போன்றவே அழகிய குடும்ப கட்டமைப்புடையவர்கள் நாங்கள். உண்பது நாளி உடுப்பது இரண்டே என்கின்ற புறநானூறு பாடலின் செல்வத்தின் தன்மை உணர்ந்து ஈகை என்கின்ற குண இயல்பை தளமாக உடையவர்கள். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கும் அமைதி வழிகாட்டும் அன்பு மொழியை ஆதாரமாக கொண்டவர்கள் நாங்கள். நன்றி மறத்தல் நன்றன்று என்ற பொய்யாமொழி புலவனின் வாக்கிற்கேற்ப எமது வேளாண்மைக்கு உதவி செய்யும் கதிரவனுக்கு நன்றி செலுத்தவே தைப்பொங்கல் என்னும் விழா எடுக்கிறோம். பிறப்பு

0: என்று எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருப்பதை ஆணிவேராக கொண்டவர்கள். இவ்வாறு நமது பண்பாட்டை எல்லைகள் இன்றி கதைத்து கொண்டே போகலாம். ஒல்காப்புகள் தொல்காப்பியமும் ஒப்பற்ற குரல் கூறும் உயிர் பண்பாட்டையும் பண் பாடுமெனமே என்று கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
1: அந்த பதிவினை தொடர்ந்து வருவது ரமேஷ் துஷாரா தம்பதியினரின் மகளான விதுஷா ரமேஷின் பதிவொன்று.
2: சங்கநாத வானொலி நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். இளந்தலை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருப்பது நல்லூரும் நாவலரும். எமது தாய்நாடான இலங்கையிலே ஜல்பான நகரில் பிரசித்தியுடன் விளங்கும் பழம்பெரும் கோவில் நல்லூர் முருகன் கோவிலாகும். இக்கோயிலே ஆண்டுதோறும் நிகழும் திருவிழாவில் முருகப்பெருமானை வணங்கவும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கவும் பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் வந்து கூடி சுவாமி தரிசனம் செய்து முருகப்பெருமானிடம் அருட்கடாட்சியம் பெறுவார்கள். இன்றைக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு எமது தாய்நாட்டில், குறிப்பாக எமது ஈழ தமிழகத்தில், அந்நிய ஆட்சியின் பயனாய் மதம், மொழி, நாகரீகம் யாவும் வேறுபட்டு பல சமயங்கள் பரவி படர்ந்து மக்களை மயக்கிய நிலையில் தமிழ் அன்னையின் தவ புதல்வனாய் சமயத்தின் தனி கொழுந்தாய் சைவமும் தமிழும் புத்துயிர் பெற்று தழைக்க பரசமயம் கொளதியாய் 1822 ஆண்டு ஜால் கல்லூரிலே கந்த

0: பிள்ளை சிவகாமி அம்மை தம்பதிகளுக்கு அருந்தவ புதல்வனாய் எமது ஆறுமுக நாவலர் அவர்கள் அவதரித்தார். நாவலர் பெருமான் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் பெற்றிருந்த தேர்ச்சியை வெளிநாட்டறிஞரும் பாராட்டுவர். இவர் சைவம், தமிழ் எனும் இரண்டின் வளர்ச்சியின் தனக்குள்ள ஆர்வத்தை பிறருக்கும் ஊட்ட கருதி ஓய்வு நேரங்களில் பலருக்கும் பாடஞ்சொல்லிக் கொடுப்பார். மேலும் சைவ பிரசங்கங்கள் செய்தும் வேத புராண விளக்க நூல்கள் எழுதியும் மக்களிடையே சைவ சமயம் பற்றி புத்துணர்வை ஏற்படுத்தினர். இளமையின் கல்வி சிலையில் எழுத்து என்பது கிணங்க சிறுவர்களிடையே சைவநெறி கல்வியை வளர்க்க திட்டமிட்டார். பால பாடம், சைவ வினாவிடை, இலக்கண வினாவிடை, இலக்கண சுருக்கம், பெரிய புராண வசனம், திருவிளையாடற் புராண வசனம், நன்னூற்காண்டிகை, உரைப்பதிப்பு முதலிய நூல்களை எழுதி பதிப்பித்து இளவயதினர் உள்ளத்தில் சைவம் எனும் வித்தை ஊன்றி வளரச் செய்தார். ஆங்கில மொழியிலிருந்த கிறிஸ்தவ பைபிள் நூலை தமிழ் மொழியில் பெயர்த்தார். எமது தாய்மண்ணாம் ஈழத்தில் மட்டுமன்றி அண்டை நாடாகிய இந்தியாவிலும் தொண்டுகள் பல செய்தார். இந்தியாவிலே சிதம்பரத்திலே சைவ வித்யாசாலையை நடாத்தினார். சென்னையிலே தமிழ் அச்சியந்திர சாலையையும் நிறுவி ஏட்டிலிருந்த நூல்களை புதிதாக எழுதிய நூல்களையும் சைவ சமய அறிவு வளர்ச்சிக்கான துண்டு பிரசுரங்கள், பிரசமய கண்டன அறிக்கைகள் முதலானவற்றை அச்சிட்டார். இந்தியாவில் அவர் வழங்கிய சொற்பொழிவு பல. திருவாவடுதுறை ஆதீனம் இவருடைய நாவன்மையை பாராட்டி நாவலர் என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தது. இக்கணம் தமிழையும் சைவத்தையும் இருகண் என போற்றி பாதுகாத்த பெருந்தகை 1879 ஆண்டு அமர வாழ்வேந்தினார். தமிழ் பேராசிரியர் சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் நாவலர் பெருமானின் சிறப்பை பின்வருமாறு போற்றுகிறார். நெல்லை ஆறுமுக நாவலர் பிறந்திலரேர், சொல்லு தமிழ் எங்கே, சுருதி எங்கே, எல்லவரும் ஏத்து புராண ஆகமங்கள் எங்கே, பிரசங்கம் எங்கே, ஆத்த நிறை எங்கே அறை, இது எத்துணை அழகான வேண்பா. ஆறுமுக நாவலர் பிறக்காமல் இருந்தால் சைவமும் தமிழும் எக்கதி அடைந்திருக்குமோ. எம் அனைவரையும் புன்னறியில் செல்ல விடாமல் நன்னறியில் ஒழுக்க வைத்த வள்ளலாகிய நாவலர் பெருமாளுக்கு ஈழ மக்கள் அவர் பிறந்த அவரை அந்நிலைக்கு உயர்த்திய ஊரிலேயே சிலை வைத்து அஞ்சலி செலுத்துவது எவ்வளவு பொருத்தமானது. நாவலருடைய உருவச்சிலை நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு அருகில் நாவலர் வீதியிலே அமைந்திருப்பது பலரும் அறிந்ததே. வாழ்க நாவலர் பெருமானின் சேவை, வளர்க்க சைவமும் தமிழும். நன்றி.
1: இன்றைய சங்கநாதத்தின் இளந்தளிர் நிகழ்ச்சிக்காக தங்கள் பதிவுகளை தந்து பங்களிப்பை செய்தவர்கள் ஐஸ்வர்யா ஞானகரன், சண்விகா கௌரி சங்கர், விதுஷா ரமேஷ். இவர்கள் அனைவருக்கும் சங்கநாதத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
2: வீர வணக்க நிகழ்வு நியூசிலாந்து. 2009 ஆண்டு மே 18 வரை தமிழீழ விடுதலைக்காக வீரச்சாவை தழுவியவர்களுள் இதுவரை மாவீரர்களாக வெளிப்படுத்தப்படாதவர்களில் தமிழீழ விடுதலை புலிகளின் அனைத்துலக தொடர்பக பொறுப்பாளர் மணிவண்ணன் காஸ்ட்ரோ உட்பட இம்மால் உறுதிப்படுத்தப்பட்ட மாவீரர்களுக்கான வீர வணக்க நிகழ்வு நடைபெறும் நாள் 31 திகதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் நடைபெறும். இடம் ராயல் ஓக் இன்டர்மீடியட் ஸ்கூல் ஹால், இலக்கம் 74 சைமன் ஸ்ட்ரீட், ராயல் ஓக், ஓக்லாந்து 10061. வீரத்தின் வித்துகளிற்கு வணக்கம் செலுத்த அனைவரையும் அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு. மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நினைவு நாள் 2026 எதிர்வரும் ஜூன் மாதம் 6 திகதி சனிக்கிழமை மாலை 5:30 மணி தொடக்கம் 9:30 மணி வரை. இடம் மேரோட் போர் நினைவு மண்டபத்தில் அமையவுள்ள பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அரங்கத்தில் தமிழ் திருவிழாவாக தமிழ் மொழி விழா. இயல் இசை மற்றும் பல்வேறு

0: போட்டிகள் என்ற வகையில் தமிழ் தமிழர் பெருமையை கொண்டாடுகிற தமிழ் விழா நிகழ்ச்சி மற்றும் தமிழ் மொழி போட்டிகள் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி நேயர்களே.
1: ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதே போன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்து கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூலகத்தை நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்கவாரில் அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
2: SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்து வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0211761315. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஆக்லாந்து. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல்.

0: சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
1: சங்கநாதம் நேயர்களே வணக்கம். ஆசாக எந்த யாண்டுலன் கொள்ளோ என்கிற செவ்வியல் தொடர் எப்படி இன்டர்டெக்சுவல் என சொல்லப்படுகிற இலக்கிய தொடர் ஆளும் தன்மை என்கிற இலக்கிய கோட்பாட்டிற்கு ஏற்ப செவ்வியல் இலக்கியங்களில் அமைந்திருக்கிறது என்பதை இங்கே நாம் காணுகிறோம். ஒரு முன்னோடி கவிதையை முன்மாதிரியாக கொண்டு கவிதை எழுதுதல் இயல்பு என்பார் தாக்க கோட்பாடு பற்றி பேசுகிற ஹெரால்டு ப்ளூம் என்கிற அறிஞர். அதே போல இந்த இன்டர்டெக்சுவாலிட்டி என சொல்லப்படுகிற இலக்கிய தொடர் ஆளும் தன்மை அல்லது பணுவலிடை தன்மை என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள். இந்த இன்டர்டெக்சுவாலிட்டியை பற்றி பிரெஞ்சு அறிஞர் ஜசூர், ரஷ்ய அறிஞர் பத்தின், ஜூலியோ கிறிஸ்டோவா, ரோலன் பர்த் போன்ற பல்வேறு அறிஞர்கள் பேசுகிறார்கள். தமிழில செவ்வியல் இலக்கியத்தில குறுந்தொகை 176 பாடல், 325 பாடல். அதை போலவே இந்த ஆசாகு எந்த ஆண்டுலன் கொள்ளோ என்கிற தொடரை கையாண்டு இருக்கிற புறநானூறு 367, 235 இந்த நான்கு பாடல்களிலும் இந்த ஆசாகு எந்த ஆண்டுலன் கொள்ளோ என்கிற

மேற்கோள் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் யார் முதலில் எழுதினார்கள் என்பது அறியப்படவில்லை. ஆசாகு எந்த என்றால், எனக்கு பற்றுக்கோடாக விளங்குகிற என் தந்தை, எனக்கு பற்றுக்கோடாக விளங்குகிற என் தலைவன், எனக்கு உறுதுணையாக விளங்குகிற என்னுடைய காதலன் அல்லது என்னுடைய கணவன் என்கிற பொருள் இந்த சொல்லாட்சி வருகிறது. யாண்டுளன் கொள்ளோ, அவன் இப்போது எங்கு இருக்கிறானோ. நான்கு பாடல்களுமே அவலச்சுவை இருக்கிற பாடல்கள். ரெண்டு குறுந்தொகை பாடல்களிலும் அகப்பாடல்கள், ரெண்டு புறப்பாடல்கள். ஒரு நாள் வாழலன், இரு நாள் வாழலன், பல நாள் வந்து பனிமொழி பயிற்றி என் நன்னர் நெஞ்சம் நெகிழ்ந்த பின்றை. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, பல நாள் வந்து என் நெஞ்சத்தை உருக்கிய அந்த ஆசாகு எந்த ஆண்டுளன் கொள்ளோ, என்னுடைய காதலன் எங்கே இருக்கிறானோ, இப்ப அவன் வரவில்லையே, வேற்று நாட்டிலிருந்து பெய்த மழை இங்கே அப்படியே சேருமாக குலைந்திருப்பது போல் என் நெஞ்சம் குலைந்திருக்கிறதே. அடுத்த பாடல் நண்பர்களே, சேரும் சேரும் என்றலின் மன்னி கழிக என்றேனே, என் கணவன் நான் பொருள்வயிர் பிரிவேன் பிரிவேன் என்றான். போய் தொல அப்படின்னு ஆசாகு எந்த ஆண்டுளன் கொள்ளோ, அவன் எங்க இருக்கிறானோ தெரியலையே. ரொம்ப அருமையான தொடர் நண்பர்களை அடுத்து வருவது. கருங்கால் வெண்குருகு மேயும் பெருங்குளமாயிற்று என் இடைமுலை, என்னுடைய இரண்டு முளைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி குருகுகள் மெய்கிற குளம் போல கண்ணீரால் தேங்கி நிற்கிறதே. இங்கே இந்த ஆசாகு என்பது எந்த என்பது கணவன் என்கிற பொருள்ல முதல்ல காதலன், அடுத்து கணவன்கிற பொருள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் என்பதுல. அதே போல புறநானூற்றில் அந்த வரிகள் எப்படி வருகின்றன, ஆசாகு எந்த யாண்டுளன் கொள்ளோ, குன்றத்து அண்ண களிரோடு பற்றோன் பம்பலன் போல தோன்றும். போர்க்களத்துல அவன் உடல் கிடக்கிறது, குன்று போன்ற யானையை கொன்றுவிட்டு அயலான் போல அவன் இங்கே விழுந்து கிடக்கிறான். உப்பு வணிகர்கள் நொண்டியான காளையை விட்ட போது அது தன் சுற்றி இருக்கிற பயிர்களை மேய்வது போல எதிரி வீரர்களை எல்லாம் இவன் கீழே விழுந்து கொன்றான். அதை பார்த்துவிட்டு மாற்றானும் தற்கொலை செய்து கொண்டான். அத்தகைய என்னுடைய தந்தை, என்னுடைய தலைவன், தந்தைனா தன் ஐனா தலைவன்கிற பொருள் நண்பர்களே. அப்போ என்னுடைய அந்த தலைவனுடைய பிணம் எங்கே கிடக்கிறது, அப்ப எம் ஐ அல்லது எம் ஐ அந்த ராயல் வீர் எந்த என வருகிற சொல்லாச்சு எங்க பார்க்கிறோம் நண்பர்களே. புறநானூற்றி 235 பாடல்ல அவ்வை பாடல், சிறியர்கள் பெரிய எமக்கேயும் அண்ணே, கொஞ்சமா கலந்தா எனக்கு தருவானே, பெரியர்கள் பெண்ணே யாம் பாடத்தான் மகிழ்ந்துண் என்ன பாட சொல்லிட்டு மகிழ்ச்சி அவன் அந்த கல்லை குடிப்பானே. ஆசாக எந்தை எனக்கு பற்றுக்கோடாக இருந்த என்னுடைய தலைவன் யாண்டுளன் கொள்ளோ. இந்த இடத்துல நண்பர்களே, அவன் போர்க்களத்துல இறந்து போறான், அவனுடைய உயிர் இப்போது எங்கே இருக்கிறதோ, அவனுடைய ஆன்மா அல்லது அவனுடைய ஆவி, அவன் உயிர்ங்கிற பொருள் எந்தங்கிறது என் தலைவனுடைய உயிர் என்கிற பொருள் இங்க வந்திருக்கிறது. இனி பாடுநரும் இல்லை, பாடுநருக்கு ஒன்று ஈகனரும் இல்லை, இனிமேல் அவனை புகழ்ந்து பாடுவதற்கும் யாரும் இல்லை. அப்படியே யாராவது ஒரு மன்னரை ஒரு உதவ புகழ்ந்து பாடினாலும் அதற்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி தருவானே, அப்படி போல ஈகை செய்பவர்கள் இங்கு யாரும் இல்லை என சொல்லப்படுகிற இந்த வரிகள் இருக்கின்றனவே, இந்த வரிகள் நான்கு பேரால் எழுத்தாளப்படுகிறத நம்ம பார்த்தோம். இதுதான் இன்டர்டெக்சுவாலிட்டி என மேலை நாட்டு அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த முன்னோடி கவிஞர்களை மாதிரியாக கொண்டு எழுதுவது என்பது தமிழிலேயும் இருந்திருக்கிறது. இதுக்கு ரெண்டு காரணம் சொல்றாங்க. இன்னொன்னு, தன்னுடைய கவிதை தனித்தன்மை வாய்ந்தது என்பதையும் இவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. ஐயா மருதநாயகம் அவர்கள் மேலை நோக்கில் தமிழ் கவிதைகள்ங்கிற அந்த நூல்ல ரொம்ப சிறப்பாக குறிப்பிடுகிறார். இந்த மேலை நோக்கில் தமிழ் கவிதைகள் அவர் 30 கட்டுரைக்குமே எழுதியிருக்கார். ஒவ்வொன்றும் நாம் வாசிக்க வேண்டியவை. நன்றி.

0: மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
1: Community Access, radio every way you want it, on planetaudio.org.nz.
2: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
3: நியூசிலாந்து தமிழ் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
3: சிந்தனை செய்திகள்,
2: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
3: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
2: சிறுவர் நிகழ்ச்சிகள்
3: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
2: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: Tune in again next Friday morning at 7:35 for Sanganatham. You can go to our website, planetaudio.org.nz, and click on Tamil to listen to other Tamil programs on Planet FM. Anbin Kural is our next program, also in the Tamil language. Tune in for words of faith, Bible lessons, and inspiration, all coming up at 10.

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
2: Hi Paul.
3: Hi Joe.
2: Hey Paul, do you want a feed jar?
3: Do I want to do what?
2: Paul is a native English speaker, and even he can find it difficult to understand Kiwi English. Are you new to New Zealand and need help improving your English or understanding New Zealand culture and customs? A home tutor for speakers of other languages can help. The service is free. If you would like a home tutor to help you with your English, go to englishlanguage.org.nz. That's englishlanguage.org.nz. Click Our Centres and contact the centre closest to you. And to fluent English speakers, ESOL Home Tutoring has volunteer positions for friendly folk who want to give some of their time to helping a new Kiwi settle in. If you want to help, check out englishlanguage.org.nz/volunteer.

0: மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
1: அன்பான தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஞாயிறு ஆராதனை புதிய ஆலயத்தின் 10 மணிக்கு நடைபெறும். இந்த விசேஷத்த ஆராதனைகளுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். புதிய ஆலயத்தின் முகவரி No. 80 சென்ட்ரல் பார்க் டிரைவ், ஹெண்டர்சன். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலைபேசி எண் பாஸ்டர் விக்கி விக்னராஜா 021-274-9856. நன்றி, வணக்கம்.
2: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையில் உண்டு. ஹல்லேலூயா! அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனவே நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி, யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமேன். இப்பொழுது நாம் தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்போம். எடுத்து வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் 1:10 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தேன், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. எல்லாரும் பெரிய ஆளாகணும் என்ற ஆசையோட தான் இருக்கிறீங்க. ஆண்டவரே சொல்லியிருக்கார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப இது எல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா, வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் வாங்கூட வந்தா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி போடுவாராம். எதுக்கு வேலி தெரியுமா? நஷ்டங்களுக்கு விலக்கி உன்னை பாதுகாப்பதற்கு, அழிவுகளுக்கு விலக்கி உன்னை பாதுகாப்பதற்கு, வீணான தேவையில்லாத மாந்திரிக வல்லமைகள் உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை அழிச்சிடாதபடிக்கு உன்னை பாதுகாப்பதற்கு ஃபர்ஸ்ட் எல்லாவற்றையும் வேலி போடுவார். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆண்டவர் வேலி போடும் பொழுது என்ன நடந்துச்சு தெரியுமா? இழப்புகள் தடுத்து நிறுத்தப்பட்ட உடனே ஆசீர்வாதங்கள் வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் அவனை ஆளுகை செய்ய வந்தா, முதல்ல வீட்டில் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத இழப்புகள், தேவையில்லாத நஷ்டங்கள் வருவதை உடனே தடுத்து நிறுத்தும்படி எல்லா ஓட்டைகளை எல்லாம் மூடிடுவான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வீட்டில் உள்ள கடின உழைப்பின் பலன், பொத்தல் பையில போடப்பட்ட நாணயங்கள் மாதிரி வர்றதும் தெரியல போறதும். சிலர் சொல்லுவாங்க, என்னமோ வருமானம் நிறைய வர மாதிரி தான் பிரதர் இருக்கு. கடைசியா கூட்டி கழிச்சு பார்த்தா, மாச கடைசியில பார்த்தா கையில ஒரு பைசா இல்லை. ஏன்னா ஓட்டைகள், நிறைய ஓட்டைகள், வட்டி என்கிற ஒரு ஓட்டை, மருத்துவ செலவுன்ற ஒரு ஓட்டை, தேவையில்லாத இழப்புகள் என்கிற சைடில் ஒரு ஓட்டை, திருட்டு என்கிற பெயர்ல ஒரு ஓட்டை, ஏமாற்றம் என்கிற பெயர்ல ஒரு ஓட்டை, இப்படி பல ரூபத்துல உங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஏமாத்தி சாப்பிடுறோம். நிறைய மருத்துவ செலவுகள் தேவையில்லாம வருது, வட்டி செலவுகள் தேவையில்லாம வருது, ஒழுங்கா இருந்த பைக்கு ஓட மாட்டேங்குது, கொண்டு போய் விட்டாச்சுன்னா என்ஜின் போச்சுன்றான், கியர் பாக்ஸ் போயிடுச்சுன்றான், அது போச்சு இது போச்சுன்றான். அப்ப பாருங்க, நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் வீணா போயிட்டு இருக்கிறது. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் உன் வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாவற்றையும் வேலி போடுகிறார். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும்? முதல்ல யோபு. ஏன் யோபுக்கு முதல்ல வேலி போட்டார்னா, அவன் தான் ஏர்னிங் மெம்பர், பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் சம்பாதிக்கிறது அவன் தான். அப்போ முதல் பாதுகாப்பு யாருக்கு வேணும்னா, உங்கள் வீட்டில் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் முதல் பாதுகாப்பு. உங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாருன்னா அவருக்கு தான் முதல்ல ஃபென்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா சிலர் சொல்கிறத கவனிச்சிருக்கிறேன், எங்கள் வீட்டில் என் புருஷன் மட்டும்தான் ஏர்னிங் மெம்பர், ஆலமரமே சாஞ்சிருச்சு, இப்போ நாங்கள் தெருவுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர் மட்டும்தான் சம்பாதிச்சிட்டு இருந்தார். அவர் இல்லைன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தெருவுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ யாருக்கு முதல்ல பாதுகாப்பு வேலி போடணும்? யோபு. அப்படின்னா குடும்ப தலைவன். உங்க வீட்டு தலைவன் யார்? உங்க வீட்டில் இன்கம் கொண்டு வர்றது யார்? உங்க வீட்டில் வேலைக்கு போறது யார்? அவங்கள நல்லா ஃபென்ஸ் பண்ணணும். ஆண்டவரிடத்தில்

ஒப்பு கொடுக்கணும். அப்ப பாருங்க, யோபுவுக்கு முதல்ல ஆண்டவர் வேலி போட்டார், ரெண்டாவது அவன் வீடு, வீடுன்னா பில்டிங் இல்ல, வீட்டில் உள்ள அவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் வேலி அடைச்சார். அடிச்சிட்டு தான் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் வேலி அடைச்சிட்டு அவனை ஆசீர்வதிச்சார். ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னால ஆசீர்வதிச்சா எல்லாம் வீணா போயிருக்கும். இப்ப எல்லா ஓட்டையும் மூடிட்டு நேர போட்டுட்டே இருங்க பார்க்கலாம், வெளியே ஒண்ணுமே போகலன்னா ஓவர் ஃப்ளோ ஆகும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார், அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிட்டு. ஏன் உனக்கு சம்பத்து பெருகலை, ஏன் வருமானம் பெருகலை, ஏன் சந்தோஷம் பெருகலை தெரியுமா? ஆண்டவருடைய ஆளுகையில நீ இல்லை. ஆண்டவருடைய ஆளுகையில நீ இருந்து என்ன, கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பான். உன் கூட இருந்து உன்னுடைய ஒரு கடங்காரம் வாங்கிட்ட வந்து பேசும்போது ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவரை கூடவே வச்சிருந்தீங்கன்னா அவரு நேரம் இறங்கி அந்த கடங்காரனுக்கு என்ன பதில் சொல்லணுமோ, என்ன பரிகாரம் பண்ணணுமோ, எப்படி அடைக்கணுமோ ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு முறை ஒரு ஆண்டவரை குறித்து அறியாத ஒரு மனுஷன் வந்து ஆறுதலை தேடி மீட்டிங் வந்திருந்தார். அப்போ அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நான் செய்தியில் சொல்கிறேன், உங்களுக்கு உதவி தேவைப்பட்டதுன்னா உடனே இயேசுவை கூப்பிடுங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். அவங்களுக்கு சொல்கிறேன், வேற உங்களுக்கு ஜெபிக்க தெரியலன்னா, உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண தெரியலன்னா, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டாலே போதும், உனக்கு என்ன பிரச்சனையும் வந்து உதவி செய்வார். எத்தனை பேர் உங்கள் ஆபத்து காலத்தில் ஆண்டவரை இயேசுவேன்னு கூப்பிடுறீங்க பார்ப்போம். இயேசுவை துணைக்கு கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் இன்றைக்கும் தயக்கம் காண்பிக்கிறீர்கள். உங்கள் கையில், நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கையில் வெண்ணையை வச்சுட்டு நெய் கலைஞ்சானோம். நெய் எதுல இருக்குங்க? வெண்ணைக்குள்ள தான் இருக்கு. ஆனா வெண்ணெய் இருக்கு, இதுல நெய் எடுக்க தெரியல. நம்ம ஆளுகை செய்கிற ஆண்டவரை கையில வச்சிருந்தீங்கன்னா உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவரிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன நடக்கும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் உன் கூட இருந்தா அவர் வந்த உடனே எல்லாவற்றையும் வேலி போடுவார். அப்ப நஷ்டங்களுக்கு விலைக்கு நீ பாதுகாக்க முடியும். அன்னைக்கு யோபுக வீட்டுக்கு வந்தாரு, யோபுருடைய வீட்டில் அவருடைய ரகசிய செயல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வந்த உடனே யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி போட்டார். அதன் பிறகு அவனுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தார், சம்பத்து பெருகிற்று. இன்னைக்கு அந்த இயேசுவை உங்க கூடவே நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா, போன உடனே பார்ப்பார் இங்க வீட்டில் வர்ற பணம் எல்லாம் எந்த ரூட்ல எந்த ஓட்டையில போயிட்டு இருக்கு. வந்த உடனே அவர் வந்த உடனே கண்டுபிடிச்சிருவார், மகன் மூலமா இவ்வளவு போகுது, புருஷன் மூலமா இவ்வளவு போகுது, மனைவி மூலமா இவ்வளவு போகுது, பிள்ளை மூலமா இவ்வளவு போகுது. எல்லாத்தையும் பார்த்த உடனே பொதுவா வந்து சிலர் சொல்லுவாங்க, வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள வந்தா ஏதாவது தனக்கு கிடைக்குமான்னு பார்த்து உன்னை டேக் ஓவர் பண்ணவோ உன்னை ஆளுகை செய்யவோ வரமாட்டார். உங்க வீட்டில் வந்தாருன்னா அனலைஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் ஓட்டை இருக்கு, எங்கெல்லாம் பணம் போகுது, வட்டி எங்க போகுது, எங்க மருத்துவ செலவு போகுது, எங்க திருட்டு போகுது, யார் ஏமாத்துறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்தந்த இடத்த பிளாக் எல்லாம் மூடிடுவார். பிளாக் எல்லாம் மூடிடுவாங்க. மூடின உடனே என்ன ஆகும்னா, இப்ப நீ கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அதை கொண்டு வந்து அந்த பையில போடும்போது பொத்தல் இல்லாததுனால அப்படியே மேலே எழும்பி வரும், எழும்பி எழும்பி வந்து அப்ப செலவே இல்லாம வருமானம் மட்டும் இருந்ததுன்னா என்ன ஆகும், அது ஓவர் ஃப்ளோ ஆகும், பாத்திரம் நிரம்பி வழியும். அன்னைக்கு அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, அந்த யோபுனுடைய வீட்டிலே சம்பத்து பெருகிட்டு. ஏன்னா எந்த விதமான இழப்புகளும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் வேலி போட்டார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் இன்றைக்கு வேலி போடுகிறார். இரண்டாவது, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் முதல்ல வேலி போடுறாரு, இரண்டாவது நிரப்புறாரு. அழகான ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 1:23 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற என் இயேசுவை திருச்சபைக்கு தலையாக ஆண்டவர் தந்தருளினார். எதுக்கு தெரியுமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படிக்கு. சபையை ஆத்துமாக்களினால் நிரப்பும்படி, சபையில் உள்ள ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளினால நிரப்பப்படும்படிக்கு, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்படும்படிக்கு, அதே போல தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் செல்வங்கள் நிரம்பும்படிக்கு, வேலை செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்

0: செல்வங்கள் நிரம்பும்படிக்கு அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும்படி உங்க வீட்டுல தலைவராக அவரை ஒப்பு கொடுங்க. தலையாக தந்தருளினார். தலைவர்கிட்ட தான் எப்பவுமே டிசிஷன் மேக்கிங் இருக்கும். அப்ப பாருங்க, தலைவராக யாராவது ஒருத்தர் வீட்டுல இருக்கணும், அந்த தலைவரா நீங்க இயேசுவை வைத்துக் கொள்ளுங்க. அவர் தான் உங்க குடும்பத்திற்கு தலைவரா இருக்கட்டும். அவரை குடும்ப தலைவரா நீங்க வச்சிட்டீங்கன்னா, தலையாக ஆண்டவர் தந்தருள் இருக்காருன்னா, அவரை தலையாக வச்சிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், காலி பாத்திரங்களை நிரப்புகிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் உன் காலி பாத்திரத்தை நிரப்புவாரு, காலியா இருக்கிற போட்டையும் நிரப்புவாரு, காலியா இருக்கிற கூடையும் நிரப்புவார். அன்றைக்கு திராட்சை ரசம் காலியாயிடுச்சு, ஜாடி எல்லாம் காலியா இருக்கு. இயேசு அங்க இருந்தபடியினாலே இயேசுக்கு அன்னைக்கு அங்க வீட்டுல வந்து ஸ்பெஷல் இன்விடேஷன். அந்த கானாவர் கல்யாண வீட்டுல பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீடர்களும் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். தேவையர் இன்வைட்டட். அதுல மரியாளுடைய பேர் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, மரியாளுக்கு எல்லாம் தனி பத்திரிகை வச்சுட்டு இயேசுக்கும் அவர் கூட இருக்கிற சீடர்களுக்கு தனி பத்திரிகை. அதுதான் பைபிள் சொல்லுது. அப்படின்னா அந்த கல்யாண விருந்திற்கு அவரை தலையாய் அழைத்திருந்தார்கள். அதனாலதான் அங்கிருந்த காலி பாத்திரம் எல்லாம் நல்ல திராட்சை ரசத்துல நிரம்பிச்சு. அது நல்ல திராட்சை ரசமா இருந்துச்சு. அவன் சொல்றான் அந்த பந்தி விசாரிப்புக்காரன், எல்லாரும் பொதுவா முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அப்புறமா தான் ருசி இல்லாதத கொடுப்பான், நீ என்னப்பா இப்ப நல்ல ரசத்தை கொடுத்துருக்கே. அவர் அழகான வசனம் சொல்லுகிறது, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேன். உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆளுது செய்தாருன்னா உன் வீட்டில் நல்ல ரசம் கிடைக்கும், நல்ல மாப்பிள்ள உன் பிள்ளைக்கு அமைவான், நல்ல பொண்ணு உங்க பையனுக்கு அமைவான். அவர் நல்ல ரசத்தை வைத்திருக்கிறவர் இதுவரைக்கும். அப்படின்னா லேட்டானாலும் வைத்திருக்கிறவர். இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நல்ல ரசத்தை இதுவரைக்கும் உன் பிள்ளைக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் ஆளுகிறவருக்கு அங்கு தலையான இடம் அந்த கல்யாண விருந்திலே கொடுக்கப்பட்டபடியினாலே தான் அங்கு இருக்கிற குறைவுகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவானது. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து அவரை உங்க குடும்பத்துல ஆளுகை செய்கிறவராக, உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் அவரை கூட வச்சு, அவர்கிட்ட பேசி, அவரிடத்துல ஆலோசனை வாங்கி நீங்க காரியங்களை செய்யுங்க. உங்க வீட்டுல நல்ல வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கும், நல்ல வியாபாரம் இருக்கும், நல்ல ஊழியம் இருக்கும், நல்ல தொழில் இருக்கும், வேலையில நல்ல சந்தோஷமான அறுவடையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் ஆளுகை செய்கிற உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் நீங்கி ஐஸ்வர்யம் பரத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கடன்களை அடைக்கும்படி பரலோக மதகுகளை திறந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. கனத்தையும் பெயரையும் புகழையும் என் பிள்ளைகளுக்கு தார். எந்தெந்த பிள்ளைகள் அவ பெயரை பெற்றோருக்கு சுமந்து கொடுத்தார்களோ, எந்தெந்த குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தம் ஒரு அவமானம், புருஷ நிமித்தம் ஒரு அவமானம், மருமகன் மருமகள் நிமித்தம் ஒரு அவமானம் இருக்கிறதோ, அந்த குடும்பங்களிலே ஆண்டவர் தலைவராயிருந்து கனம் புரிந்தின குடும்பமாக, ஆனரபிள் அண்ட் ரெஸ்பெக்டட் ஃபேமிலியாக அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் சொன்னதுபடி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் இவர்கள் குடும்பத்திலே ஆளுகையின் அதிகாரத்தோடு குடும்ப தலைவராக வந்து இவர்கள் வீட்டில் இருக்கிற அனாவசிய செலவுகள், பிசாசின் அந்தகார திட்டங்களை வேலி போட்டு அவைகளுடைய கிரியைகள் என் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு யோபுவையும் எல்லாவற்றையும் வேலி அடைத்த ஆண்டவர் இவர்களையும் இவர்கள் வீட்டையும் இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி போட்டு நஷ்டம் வராதபடி காத்து கொள்ளும், இழப்புகள் வராதபடி காத்து கொள்ளும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரிக வல்லமைகள், செய்வினை கட்டுகளின்
1: பாதிப்பு வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவர் சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி இவர்கள் வீட்டிலே மகிமையாய் வீற்றிருந்து மகிமையான காரியங்களை செய்வீராக. இவர்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து சம்பத்தை தேசத்திலே பெருகப்ப

என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரமும் பஞ்சமும் இன்றைக்கு மறைந்து போய் இவர்களுடைய பாத்திரம் இனி நிரம்பி நிரம்பி வழியட்டும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் இவருடைய எல்லா காலி பாத்திரங்களை நிரப்பும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கணவன் ஸ்தானத்தை மனைவி ஸ்தானத்தை ஆண்டவர் நிரப்பி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அபிஷேகத்தினால நீர் நிரப்பும், வல்லமையினால வரங்களினால நிரப்பும். மறுபடியும் கர்த்தருக்காக இவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி உம்முடைய ஊழியக்காரனாய் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா காலி பாத்திரங்கள் நிரம்பட்டும், எல்லாம் நிரம்புவதாக இயேசுவின் நாமத்தினால் நிரம்புவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், இவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் நீர் குணமாக்கி ஜெகோவா ராஃபாவாக வெளிப்படுவீராக. அது எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.

이어서 생명은 사랑입니다가 방송됩니다. 104.6 FM 카톨릭 방송입니다.